நபியும் சிலாயிட்டாரே சிரிந்தேதி முஸ்தபா கலில நபீபுல் மிஸ்துஹு தேத்தி காயிலே நஜீர் ஹரீபுல் எகலே வைவி சோமானே சிரிம் சாலி ஓகம் நெம்பிலு நியூட்டே யவுமிலே நக்கியும் தக்கியும் சாலியும் ரக்தி சத்திபார் وَاللَّهِ كِيمَايْكَ كَسِيَتْلُ الْمَيَوْمِلِ نَبِيٌ عَدِيبٌ رَعَيَا إِبَّا يَبْمَتْ جِكَوْي سَرِيْنْ سَالِيُ لَمْ فِدَتْ لِنَّنْغُ الْمَلِي نَبِيٌ بِلَا قِسِمْ عَلِيمٌ عَلَّمٌ سَقِيمٌ بِلَا أَبْمَنٍ تَبِبِّرْنَ الزَّائِلِ نجيب عجيب ناسب وهو الناسك هو الآمر الناهي كلام الميقل نقيب رقيب مستجيب مسسب مسيء ملاس وما في القدم بل سرين بامبا في يومين بنيوي لن لن فرد le cheikh salih ak cheikh bamba dagneen di jaawale melay mustafa muxtar seri salih akar da ko ray ci bayam bo ne ko lañ ko donale nasibun nasibun saata ya uqaddamun ala nasi fi sal arsi moyleen ci wajile ko xam serigne salih xamne say wax lu deggula deggalen ko deggal yakuyé degglu kadile jiko mag jiko yonen bi luñu taxawma ko ilay ko tamam dootu am kenn ci dun bi le sangur tangiyani day bi xarmu mo ci gën jogal bakku yow do ci ne ya man ci mbariile da nga donu boole koy ndamul am nga ndam yu roy wallahi ay khadim ni xam ni fa wax ni le nga gis bamba gis ko wax ne sel len nu teewul isaay ci ak batin bi moy bamba waji le ragal ga deggal ga nga akher ga ko yor te ayor ngoram ga la jak magge yowmile doxena wute yo wak waxena waya ko yor yeseena nge ak ini nge imin ci yowmile ne fokuy gade kay gedde te ba te do ko def te do qasmin de do ngani ya man wajile nangul makke yaay cheikh bamba ula nge ya ko war da nga donu ki roy ki tabe ngang fi yawmine bu nir wi di taw don roy ci yaw ken du joyati maraqi ci dunya bu kuya man ci tabile meu mi defo kuy xina ka yangu dora taw sey may mbete lay andal amo kem ci gayile leet la ne ñom do ci ci lañ ko daay ya daqamu ñun kati semal nga suuf ci le amo dara ci dor te ngariñ rek ya di ker keru garab ak tuba laya gën ci kerile amoy dek sa meñam ñor te neex ñe payam ci yow ko yandar be da ker do yu taggo ki xewale ko ya bawa te xbaba la la xam be bune nit la fa

பார் மொம்ல பிந்தே பர்லே புலே செய்யோ மக்கவி தனம் அஜோய் அல்காஜியே அஜரா தூய் எப்பங்கி ஜோய்.